0: 对，我俩都主要那么哈的，去做
1: 建
0: 点那
1: 伟，
0: 个
1: 建伟，
0: 嘛。
1: 建伟，建伟。
0: 对，那后来这都是这个啊，几元银啊，几元银呢？在东北路去去那里面
1: 到
0: 的，
1: 过农过给给的费心路
0: 到过
1: 低，
0: 农过。
1: 哎。
0: 哦，后来嘛，这个钱都后来赚到，我把你收到那个人的钱，送给你了，兄弟，你妈好安说话不？好
1: 哎，
0: 了，你妈妈出去。
1: 阿比，
0: 哎，马叔，快点快点啊！现在的话，那回啊，都回啊，我不管没有说。那你在那里干净？俺们那呀，那能干吧？一到那边呢，都一到天的，都白嘛，就那人家的，你心里为嘛不嘛白？一到老，一到老，为什么白白？没嘛干
1: 对，
0: 多路，没嘛多路，
1: 没嘛多路。
0: 没那白多，哦那。哎，那钱呢？你那会来给你弄些哇？你家里我刚说的没有必要的。你那妈我那说这你有说多不？那万一了那说没过啊？
1: 哎呦，哎呦！
0: 哎，你如果就是说明的，我你这个多发通知，
1: 哎，那车主
0: 我
1: 哎，哎，
0: 你。
1: 咋的？那都是米特布，飞来我们那说都都没没，米那都米那都公巴会动，所以话要因等你个啥，公公会个爱都送会没没，要等了干，我路过没上上，路都发出来有好多，路么7、6、30、33。15米公司飞来我会没有，伊来好多会个，我啊会没有，阿爸会就会可能弄。L'auto fortune on est zone A, et bleu 20, 1, 51, 85, 2, zone B, bleu 67, 23, 83, 11, 79. Mais quand c'est fini, quand ils aiment rouler, quand ils aiment rouler, rien à l'ébat, tadagbe tout est con. Eh, Rodo Sawaye, l'auto fortune est bon, 47, 39, 6, 53. 36. E kado, a yi mi ton so de jiyado a zan lebi, se se gbe yo. E, a, e yi a lele bo batara gbe to yon lo bo duwo. Teni gbe ja, ho zan gbe yo. A gen yon fi e no e so a ho de teme teme ven yo do kes le yo. E non wo hoy. Ton le kebe si gan tan to me zan zan se je gan wewe a tade me. Be si gan wewe me se je gan ton me kwe le ko. Si bi gbe le yo, mina yi kwe da ho gbe. Non ten, da ko e yin do gongwa kwe yo ton. Be si gan wewe me, se je gan do kwe me yo. Et non, ça a fini. Mais quand c'est fini, on a dit, on a dit, on a dit, l'auto 590, il y a eu, les Jacques, le moment, 88, 35, 1, 75, 50, t'as la gueule de plein, mais miando kan ho itona pono kundo ayeji mende na se hume kodo akpan kuito yon pan ko weyo e gbon fi bo titi mendo o dile sen e to sin asan tongo so son kwe afo kwa tongo e meto kodo e dokpon yo meme e yi men lobo ali e yin rotu de peche jiton o kho e mende e mi gba yo mi so nu chonde so do gba ho mon koton na kho di kpon we mende e mi gba yo e lo biya biya mi laje chobo nu mina wa tening be e yan san konukun we ko hun tening be e wa ye yo ho mi ton e ni le mi pa mo mo be ma yin khojo kho de ale yo mina ya olobo na de ho mi ton le sin fi e ko de yo e lu tenti menu fi e do be yin o residence Marie Stella kaka i je o route de non e porte de non retour do krepo ton e ji hun le ko en se do do propo mi ton le do mina ya olobo wa aso e mi ton olobo do de nu mo ko ton le sin ele a do so gbe ji yo mi me yin me olobo pa kho de le bo kho e mi de mi pa yo a kon ke ma ni le mi so do gba na abi o e lo do po mi tan ni le mi so do pa kho mo ko ton na abi a tin de de le mi so do pa kho ni na abi tolu enile mi so do pa kho enile yo edo mi lo mo mi de me mi ni ya olobo de kho mo ko ton le sin ali mo ko ton ji wonu asan ido yo asan mo ko ton ni pipe to o kan ko ito jojo ali edo mi so won eni so pure mi
0: Oh, tu as le fier en atto, mais asa konu konu poko ay do son kwe ay zendi eton. Asa konu kwa tongo ay do son kwe ay zendi eton. Asa konu kwa tongo ay do son kwe me di oton. E blo kwe ay zendi pepepe. Bo, me vive na mi ton, vi mi ton, no vi mi ton, yonu ta yonu mi ton, no mi ton, mama mi ton, Emma, Olga, te kumponto. Eyin ta mi e fodunun sin a si yo boyin ajo wa to do von eyin radio topa to me fi yo ego si mi me fi egbe ero kwekwe kwe ton blowe kwekwe kwe nu ma do nu kun ton e wo ve da ho ne yo wa henwe ne yo me ton e
1: rendre des